சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டிலி தட தட தட வென அதிர்கிற ரயில் அடி கட

கற்றிதனிதகரி பனித்தபமகரித நிகற்றிதனிதகரி கற்றித்தனிதபலி மன்னித்தபமகத சித்தப்பமகரிகத.